ஓய் நிகழா, ஓய் மாத்தடுறல மாற, ஓகே சுமன் குத்திரல மாற, ஓவர் பேமெண்ட் கண்டக பெட பெட மிஸ்கதகம் பெட.